நாதிரதிரதேம் தன்னன தோம் ததரதனி நாதிரதிரதோம் நாதிரதிரதோம் திருதெல்லான நாதிரதிரதேம் தன்னன தோம் ததரதனி நாதிரதிரதோம் நாதிரதிரதோம் திருதெல்லான